0: ஹலோ ஹலோ
1: ஹலோ குட் ஆஃப்டர்நூன்
0: ஹலோ குட் ஆஃப்டர்நூன் கனா விரபனு
1: ꯑꯩ ꯄꯥꯏꯈꯠꯇꯅ ꯁꯣꯏꯔꯦ ꯑꯗꯨꯅ ꯑꯩ ꯃꯥꯡꯗ ꯑꯣꯏꯕꯅꯤꯀꯣ ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯑꯗꯨ ꯃꯦꯗꯥꯝ ꯑꯋꯥꯡ ꯈꯨꯃꯟ ꯍꯥꯏꯔꯒ ꯀꯥꯏꯗꯩꯅꯦꯕꯀꯣ
0: ꯃꯤꯡ ꯍꯥꯏꯕꯤꯌꯨ
1: ꯑꯗꯨ ꯃꯦꯗꯥꯝ ꯑꯩ ꯊꯝꯖꯔꯒꯦ ꯃꯇꯨꯡꯗ ꯐꯣꯟ ꯇꯧꯕꯤꯔꯒ ꯑꯍꯥꯟꯕ ꯐꯪꯕ ꯀꯣꯜꯁꯤ ꯃꯇꯝ ꯃꯥꯡꯍꯟꯗꯕꯤꯗ ꯁꯣꯝꯒꯤ ꯋꯥꯐꯝ ꯐꯣꯡꯗꯣꯛꯄꯤꯁꯤ
0: ꯍꯣꯏ ꯍꯣꯏ ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯩ ꯀꯣꯜ ꯇ꯭ꯔꯥꯏ ꯇꯧꯕꯤꯔꯛꯑꯝꯕ ꯃꯇꯨꯡ ꯇꯥꯔꯛꯄꯗ ꯀꯣꯜ ꯇꯧꯕꯤꯔꯛꯎ ꯁꯣꯝꯒꯤ ꯋꯥꯐꯝ ꯄꯨꯈꯠꯄꯤꯔꯛꯎ
1: ꯍꯣꯏ
0: ꯌꯥꯝ ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯩ
1: ꯅꯨꯡꯉꯥꯏꯖꯔꯦ ꯀꯅꯥ

0: ஹலோ ஹலோ தபிப்ரா,
1: ஹலோ
2: ஹலோ
0: தபிப்ரா. ங்கசிகி குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ்கி அரோய்பு கோல்லர் சு ஒய்விரே மிங்லைஃபம் ஹைபிசி. கரி வாஃபம் பொங்கோப்பிகனி ஹைபியோ.
2: நசாய் மோயின் ஹைஜனிங்னா கரி பினா நஹரம் பாகே கோய் லைஃப் ஃபனிங் போகாகிடோ. அதுகிடோ அகோய் திகனோ ஜோ ஹைஜதே வாட்ஸ்அப் மெசேஜ் தாவது ஹைதாமினா அது நுமாஜின் ஹாதக ஹாவுபை நுமாஜின் ஜோ தாங்க லைஃப் ஃபனிங் போகாம் லாக்தே. இதுல கஷது லாக்தே.
0: ஹாய்.
2: அதுகிடோ அகோய் தி ஹைதாம அகோய் கிடியா இசைதே கன்ஃபார்ம் லைஸ்தே.
0: ஹாய், ஐக்கோயி குட் மார்னிங் மணிப்பூர் அமதி குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் குட் ஈவினிங் மணிப்பூர்னச்சின்ப தௌரம் கயா சிதசு நுமித் கைதோக்சதுன ஐக்கோயி தாபினிங்ப ஃபில்ம் இசைசி அதுமக் தம்ஜரிகோ.
2: ஹாய்,
0: சிதசு சரோக்யா பிரக்னப இமாத ஃபுங்தோக்சகே.
2: அதுக்கோயி வாட்ஸ்அப் மெசேஜ் தாபது ஹைஜதே இசு உகைத ஹாபது மொய்தி ஆ போல மமங் போல லைகரமினா.
0: ஹாய் ஹாய், ஹாய்ரிப ஐன பஞ்சக்ரிப ப்ரோக்ராம் சிங் அசிதசு அமத பங்க்ரே ஹைதனசு அமெக்டிக் அமத ஹெக்ட ட்ரை தோபிரக் பயாய் ஹைஜரிப கோய்மா சிதசு அதும் சரோக் யாபிரக்கோ. அதுக ஐக்கோகி தம்ஜரிப ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி தௌரம் சிங் சிசு லேப்டன அதுமக் தாபிரக்கோ ஹைப வாஃபம் அசிக லுயின ஐக்கோ இமாகிதமக்த அரோய்ப கோலர்சு ஒய்பிரே இசை முகுதோல் தம்ஜரக்கி. ஹோய் ஹோய், அகுன்ப மணி ஃபில்ம் அசிதகி சதானந்த அமதி ரோஸ்ரிபினா அனிகி அப்புன்ப கொஞ்சல்த ரோமி மைத்தைன சைரேங்ப சைராங்பன தோம்ப தங்கம் தாமினரசிமா.
2: ஹாய்
0: மதங்க அமுக் ஐமினரசி தகச்சரி.
2: ஆ, தகச்சரி.